அப்புறம் வந்து செல்லதான ஹூகதோன கொசு சூழல் என்ன லிந்தலீம் அவர்கள் Vamos arriba, señores. Estamos activos y llega. Uy, Zafra Negra llega a Giro, el Festival Puertorriqueño del Lehigh Valley. Ya lo sabe. Estamos activos para ti. 19 de julio en el Allentown Fairgrounds. Tenemos el flyer en las cuentas de las redes sociales de la radio y las mías. Como Guillo, el.